ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ரிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹி ரிஷகம் ரிஷம் தேவபரிஹி சதவலிஷம் தேவபரிஹி சதவலிஷகம் சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷம் தேவபரிஹிர் தேவபரிஹி சதவலிஷம் வி தேவபரிஹிரிதி தேவபரிஹி சதவலிஷம் விவி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹரோஹ வி சதவலிஷகம் சதவலிஷம் விரோஹ சதவலிஷமிதி சதவலிஷம் விரோஹரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ விவிரோஹ சஹஸ்ரவலிஷாஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷாரோஹ ரோஹ சஹஸ்ரவலிஷா வி சஹஸ்ரவலிஷா விவி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் வயம் வி சஹஸ்ரவலிஷா சஹஸ்ரவலிஷா வி வயம் சஹ

நமஹ. ஓம் ஈஸ்வராஜ நமஹ. ஓம் காமபுவே நமஹ. ஓம் காமதாஜ நமஹ. ஓம் அச்சிந்த்யாஜ நமஹ. ஓம் கிரீட்டினே நமஹ. ஓம் கௌஷிகாஜ நமஹ. ஓம் கபிலாஜ நமஹ. ஓம் குசலாஜ நமஹ.

ஓம் சதுர்முகாய நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ, ஓம் ஜிதகாமாய நமஹ, ஓம் ஜனப்ரியாய நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபஹாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் த்ரிவர்க்கசாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ. ஓம் தாரகாய நமஹ. ஓம் தாராய நமஹ. ஓம் தீவிராய நமஹ. ஓம் ஸ்வாத்மனி சம்ஸ்திதாய.

ஓம் மகத்வம்சினே நமஹ. ஓம் நிதி சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் மகவாப்ரியாய நமஹ. ஓம் பிரம்மசிருஷ்டஜே நமஹ. ஓம் பிரம்மவீரியாய நமஹ. ஓம் பாணஹஸ்தாய நமஹ.

நமஹ, ஓம் விகிருதாய நமஹ, ஓம் மேகினே நமஹ, ஓம் விரிஞ்சயே நமஹ, ஓம் இஷ்டரஸ்ரவசய நமஹ, ஓம் அவ்யக்தலக்ஷணாய நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் வ்யக்தாய நமஹ, ஓம் வைஷ்யாய நமஹ, ஓம் சாம்பதஜய நமஹ, ஓம் விபுதாக்ரே சராய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் விஸ்வகர்பாய நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 88. தேங்க்யூ.

0: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajur Vedam, Karmashaka, Adhyayam 27.
1: Atha Saptavimshodhyayah Om Shadan Dadbhiravakandanta Moolair Mridam Varsvai Istigandagishtra Abhyagye சரஸ்வத்யா அக்ரஜிஹ்வன் ஜிஹ்வாயா உத்சாதம் அவக்ரந்தேன தாலுவாஜக்யே ஹனுப்யாமப ஆஸ்யேன விருஷாணமாண்டாப்யாம் ஆதித்யான் ஸ்மஷ்ருபிஹ்

0: மூர்னாஸ்தனயித்னுநிர்பாதேநாசனி மஸ்திஷ்கேண வித்யுதங்கனீன காப்யாம்
1: கர்ணாப்யாக்ஷ்ரோத்ரக்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌதேதனீமாதர கண்டேனாபஷ்யுஷ்கண்டேன சித்தம் மன்யாபிஹி அதிதிக்ஞேஷீர்ஷ்ணா நிர்ருதின்நிர்ஜர்ஜல்யேன சீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யுஸ்துபேனா மஷகான் கேஷைரிந்த்ரக்யுஸ்வபாசாவஹேன ப்ரஹஸ்பதிக்ஞே ஷகுனிசாதேனா கூர்மான் ஷபைராக்ரமாணக்யுஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஹ் கபிஞ்சாலான்.

ஹிரண்யமக்னிமாதிருப்யாம் பூஷணந்தோர்ப்யாமஸ்வினா அக்ஞே சாப்யாக்ஞே ருத்ரக்ஞேரோராப்யாம் அக்னேஃ பக்ஷதிர் வாயோர்நிபக்ஷதிரிந்த்ரஸ்ய த்ருதீயா பாஞ்சாதுர்த்தீ அதித்யை பஞ்சமீந்திராண்யை ஷஷ்டீ மருதாக்ஞே சப்தமீ ப்ருஹஸ்பதேரஷ்டமீ அர்யம் நோ நவமீ தாதுர்தாசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யமஸ்ய த்ரயோதசீ இந்த்ராக்ஞோஃ பக்ஷதிஃ சரஸ்வத்யை நிபக்ஷதிர் மித்ரஸ்ய த்ருதீயா சோமஸ்ய சதுர்த்தீ நிர்ருத்யை பஞ்சம்யக்னீ சோமாயோ ஷஷ்டீ சர்ப்பாணாக்ஞே சப்தமீ விஷ்ணோ ரஷ்டமீ பூஷ்ணோ நவமீ த்வஷ்டுர்தசமீந்திரஸ்யைகாதசீ வருணஸ்ய த்வாதசீ யம்யை த்ரயோதசீ த்யாவா பிருத்திவ்யோர் தக்ஷிணம் பார்ஷ்வம் விஸ்வேஷான் தேவானா முத்தாரம் மருதாக்யஸ்கந்தா விஸ்வேஷான் தேவானாம் பிரதமா கீகாசா ருத்ரானாம் த்விதீயா தித்யானாம் த்ருதீயா வாயோஃ புச்சா மக்னீஷோமாயோர்பாசாதௌ க்ருஞ்சௌஷ்ரோணிப்யாமிந்த்ரா ப்ருஹஸ்பதீ ஊருப்யாம் மித்ராவருணா அல்காப்யா மாக்ரமானக்யஸ்தூராப்யாம் வலங்குஷ்டாப்யாம் பூஷணம் வனிஷ்டுனான் தாஹீன் ஸ்தூலகுதயா சர்பான் குதாபிர்விஹ்ருதா

மித்ரமதி தக்ஷாமஸ்த்ரிதம் அர்யமணம் வருணக்ஞே சோமாமஸ்வினா சரஸ்வதி நஸ்ஸுப.

0: ீத்தபஷ்டஹ
1: அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தசநாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பீஷஜாகாரத் யஜ்ஞஞ்சானஸ்தன்வஞ்ச ப்ரஜாஞ்சாதித்யைரிந்திரசஹசீஷதாதி அக்னேத்வன்னோ அந்தம உதத்ராதா சிவோ பாவாவருத்யாஹ வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சானக்ஷித்யுமத்தா மக்னேரயிந்தாஹ தன்வா ஆசோதிஷ்டதீதிவசும்நாயானுநமீமஹே சகிப்யஹ இதி சப்தவிம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program you are about to listen is Spiritual Discourse. Title is Akshara Manamalai, presented by Sri Nochur Venkatraman. Thank you. Om Namah Shivaya.
2: Bhagavan calls Arunachala, addresses Arunachala as love. Anbe, he calls Anburu Arunachala. Arunachala, your form is not this mountain. Your form is love. Anburu Arunachala. அழன் மெரு மெழுகாயகத்துணை நினைந்து நைந்து உருகும் அன்பிலி எனக்கு. ஐ டு நாட் ஹாவ் தட் லவ் விச் மேக்ஸ் த வேக்ஸ் மெல்ட். வென் த ஃபயர் மேக்ஸ் த வேக்ஸ் மெல்ட் லைக் தட் த ஹார்ட் மெல்ட்ஸ். சோ தட் ஈஸ்வர சரீர சம்பர்க்கம். சோ பகவான் சேஸ் அம்மையும் அப்பனும் ஆகி, திஸ் இஸ் ஆல் வெரி another dimension of Ramana Bhagavan. You see Bhagavan in talks, you see Bhagavan in who am I, that is one dimension, the dimension of fire. And you look at the other side. See, Shiva, usually Veda says he has two faces. Rudrayate dakshinam mukham tena mam pahi nityam. Veda says, Rudra, you have a Dakshina Mukha and a Vama Mukha. And that Vama Mukha is so terrifying. And the Dakshina Mukha is so sweet, so compassionate, so full of love. So Bhagavan's that heart

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

பும்சஸ்தரஸ்மிஸ்தயத்ஞமுகமேவாவரந்தே ஜிபதிஷ்டாதாத் யஸ்யேதி நைனம்.

ஜேதமேத்ராவருணதாமேவோபைத்யாத்மா சன்னத்வாய பசுர்வா அக்னியோ வை பசும் புரத்தாது பசரதேன சிவாத்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatva Adi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Varanita. Yet Sarvajnyatva Adi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Kutaha Bhavati Sarvajnyatva Adi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தஸ்ய ஸ்வரூப லட்சணம். ஜகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியதே. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத் காரணம் பிரம்மே இத்யுச்யதே. அஷ்டாபிதானாதிகரணம் அதன அபிதானம் இத்யுக்தே சம்யா நாம. எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு, ஏற்கனவே வந்தது. அப்புறம் பாஷ்யக்காரரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்திர உக்தம் இத்துக்தே, கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருதா. லக்ஷ்யமேவ நஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்ப நீங்க ஜகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்றீர்கள், ஆனா அது இந்த ஜகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்துல தெரியும். உஷ்ணஸ்பர்ஷக தேஜா தத்திர கிளேஷோ நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்தில் தெரியும். தத்திர உஷ்ணஸ்பர்ஷா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாமஹ. பரந்து பிரம்மா இது லோக பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரிஹி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி ந ஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாமஹ இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கஹ பரிஹாரா இதானீம் வக்தவ்யஹ. தஸ்ய பரிஹாரஹ சூசிதஹ கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் ந ஜ்ஞாயதே இது ந ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. போரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே நவா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே வா நவா பிரதிபாத்யதே. தரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்வித்தம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத்காரணம் பிரம்மேத்யுச்யதே ஏவஞ்ச ஏதாதஶ சிவாதி சப்த வாச்யத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜ்ஞானம் பிரதமதஃ பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பர்ய விசாரஹ நாபேக்ஷதே. சிவஹ இது சப்தஹ சிவசப்தஃ கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்யார்த்தோ வர்த்ததே ஜாதம் தாவதா லக்ஷ்ய பரிஜ்ஞானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவ்யம் பஷ்யாத் ததர்த்தம் பரிச்சாயனார்த்தம் தடஸ்த லக்ஷணம் உச்யதே ஸ்ருத்யா தஸ்ய சமன்வயம் தத்ர கர்த்தும் சக்யதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்யதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்யதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே.
2: ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி.
3: ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாம் அபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பரியவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்ல. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத் காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மானாம் அத்தைவ பரியவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति, विचारेण अस्माभिः पर्यवसानं च कर्तुं शक्यते. अस्ति, तत् अस्ति, क्रमेण आगच्छति आगच्छति तद् विषये. सर्वत्र शङ्कापरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं, तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, आलुप्तशक्तित्वम्, अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं. सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि, षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमगळ्ळि कडेयाद इद् सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, अलुप्तशक्तिमत्वम्, अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः. स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्यानि. स्वरूपं, स्वरूपप्रतिपादनाय, तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादिविशिष्टान् सन्नर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यम्.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क, बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण, अनपेक्षित बाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल.
3: नित्यापरोक्षः एप्डि तेरिमा, नित्यापरोक्षः अनपेक्षित बाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिल वस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं, निखिलवस्तुत्वम् इति परिवसानं क्रियते. कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य यस्य परमेश्वरस्य यः अनुभवः, तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः, तर्हि सर्वविषयकज्ञानवत्त्वं सर्वज्ञत्वम्. अत्र पुरुषावनुल्ल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं, निखिलवस्तुविषयकज्ञानवत्त्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् எப்பேற்பட்ட ஞானம், பரோட்ச ஞானமா அபரோக்ஷ ஞானமா கேட்டா அபரோக்ஷ ஞானம் சொன்ன இல்லையா, அதர்த்தம் நித்யாபரோக்ஷத்துவம் இது விசேஷணம். அந்த அனுபவம் எப்படி வந்தது, ஏதாவது எந்த காரணத்தினால வந்ததுன்னு கேட்டா மனசு ஒத்துருக்கா, பரமேஸ்வரஸ்ய மனஹ அஸ்தி இது அங்கீகிருதம். பாஹ்யகரணம் அபேட்சித, அதுக்காக பாஹ்யன்னு போட்டிருக்கா. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல, அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம், நித்யம் ஞானம் இல்ல, நித்யா நித்யம் அபரோக்ஷம் யஞானம், நியமேன அபரோக்ஷம், அனபேக்ஷித பாஹ்யகரணம், நிஷ்கலங்கம் தோஷரஹிதம், நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதுஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம், அபி அனுபவ அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹ சர்வஜ்ஞஹ. सर्वज्ञः तदेव सर्वज्ञत्वम्.
2: यः सर्वज्ञः सर्वविद्, यस्य ज्ञानमयं तपः इत्यादिभिः इदं ब्रह्मणः सिद्धम्.
3: यः सर्वज्ञः सर्वविद्, यस्य ज्ञानमयं तपः इत्यादि इत्यादि श्रुतिः. सर्वज्ञः सर्वविद् निल्कल्या विशेषज्ञानवान् इत्यस्ति. सामान्यज्ञानं सर्वस्यापि भवति.
2: विशेषज्ञानम् इत्युक्ते निष्कलङ्कं,
3: निष्कलङ्कमिल्ल तत्तद्रूपेण सर्वविषयकज्ञानं சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இருக்கு. சர்வவிஷயகஜானம் சர்வஜ்ஞத்வவ்யவஹாரப்ரயோஜகம் இல்ல, தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வவிஷயகஜானம் சொல்லணும். அன்யதா சர்வேபி சர்வஜ்ஞா. கதம் சர்வம், சர்வம் இத்யுக்தே அர்த்தம் புரியுறது இல்லையா? தெரி த்வம் சர்வஜ்ஞா ஜாதா. சர்வசப்தஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம், சர்வபதஜன்ய உபஸ்திதி விஷயக்க சர்வம் தானும் ஜாதா ஹலு தவ உபஸ்திதி தரி சர்வம் ஜாதம் இது ஏவம் சார். அத்த तत्तद्रूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न किन्तु तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यः सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहृतम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति इति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यः सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिनः
2: सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपायसामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तं वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणं च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडा वेदान्तं पठिचि ब्रह्ममन्त्रं भयन्तं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकार पोटिर्गार् इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वञ्च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविध कर्मफलफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्त्वेन निमित्तकारणत्वम् अर्थं सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലുന്നില്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്നാൽ നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സാ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫല ഭോഗ തദനുകൂലം കിം തത്തശരീരം एवमेवं तन्निर्माण उपायसामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माता कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्डतक् अवनुगतं तेरियुम् अद् अरिव वचन्तु ताने निमित्तकारणं चोल्रद् तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु पण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गेर्क् तेरिञ्जु पण्ड्रवन् कृतः पाककृतः इदं कर्त सूपं सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन चलकूडा तेरिञ्जु पण्डल पुरियुदिल्या तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तत् तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदं लोकव्यवहारं कामिच अवदा विलयटका चोल्ले अवडुदान् शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विनायकं विनायकं प्रकुर्वाणः रचयामास वानरं निर्ग विनायकं प्रकुर्वाण विनायकने विनायकरुडय प्रतिमे पण्णनं नेनचिन्द मण्ण पोट्टु अदु स्वाभाविकम् इल्लया वानरं माद्रि आयिट्टे वानरः जातः इत्येव पण्णिनेन चोल्लकूडादु चोल्लुवान् एना सत् मया वानरं कर्तुमेव मया यत्नः कृतः इति वदेत् पश्चात् तत् कपटं तद् कपटव्यवहारः अतः तत् सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन कर्ता इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत्कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम உபாதான கோச்சர அபரோக்ஷ ஜான சிகீரிஷா கிருதிமத்துவம் கர்த்தத்துவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். சிகீரிஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஜானம் சர்வம் சர்வ விஷயக ஜானம் தத் கதம் கர்த்தவியம் இது ஜானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்னா இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார். கர்த்திருவ ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்த ஸ்தாபய.
4: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

சுபதே பிரபுஸ்த்வம் தீனானாம் கலு பரமபந்தோ பசுபதே பிரமுக்யோஹம் தேசாம் அபி கிமுத பந்துத்வமனயோ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நமஃ ஓம் ராஜிஷ்ணவே நமஃ ஓம் போஜனாய நமஃ ஓம் போக்த்ரே நமஃ ஓம் பிக்ஷாபுஜே நமஃ ஓம் போஜனப்ரியாய நமஃ ஓம் பூதி

ஓம் காந்த விக்கிரஹாய நமஹ, ஓம் கவசினே நமஹ, ஓம் கண்டகினே நமஹ, ஓம் குண்டினே நமஹ, ஓம் கார்ஜகோவித விக்கிரமாய நமஹ, ஓம் காலபக்ஷாய நமஹ.

ஓம் ஜலதப்ளவாதி நமஹ, ஓம் க்ஷணசஞ்சலாதி நமஹ, ஓம் அசிந்த்ய மஹிம்னே நமஹ, ஓம் அசிந்த்யாதி நமஹ, ஓம் சராசர சரித்ரகாய நமஹ, ஓம் சந்திரசஞ்சீவனாதி நமஹ, ஓம் சித்ராதி நமஹ, ஓம் உமாச்சாரியாதி நமஹ, ஓம் சதுர்முகாதி நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராதி நமஹ, ஓம் ஜிதகாமாதி நமஹ, ஓம் ஜனப்ரியாதி நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்ம மிருத்யு பயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ.

ஓம் சத்ருதாபனாய நமஹ, ஓம் சனயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் சர்வகர்மணே நமஹ, ஓம் சர்வலோக

சதாசிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Rig Veda Sakala Shaka, Mandalam 1, Suktam 88. Thank you.

0: ஏஷ்பம் மூர்த்னாஸ்தனயித்னுன்னிர்பாதேனாஷனிம் மஸ்திஷ்கேன வித்யுதங்கனின காப்யாம்
1: கர்ணாப்யாக் ஶ்ரோத்ர க்ஷ்ரோத்ராப்யாம் கர்ணௌ தேதனீ மாதர கண்டேனா பஷ்ஷுஷ்க கண்டேனா சித்தம் மன்யாபிஹி அதீதிக்ஞி ஷீர்ஷ்ணா நிர்ருதின்னிர்ஜர்ஜல்யேன ஷீர்ஷ்ணா சங்க்ரோஷைஃ ப்ராணான் ரேஷ்மாணக்யஸ்துபேனா மஷகான் கேஷைரிந்திரக்யஸ்வபாசாவஹேன ப்ருஹஸ்பதிக்ஞி ஷகுனிசாதேனா கூர்மான் ஷபைராக்ரமாணக்யஸ்தூராப்யா மிருக்ஷலாபிஹ் கபிஞ்சாலான்.

அன்வேனம் விப்ராருஷாயோ மதந்தி தேவானாம் புஷ்டே சாக்ருமா சுபந்தும் யத்வாஜினோ தாமா சந்தானமர்வாதோ யாஷீர்ஷன்யா தசனாரஜ்ஜூரஸ்யா.

ஆதித்யைரிந்திரசகாணோ மருத்பீரஸ்மப்யம் பேஷஜாகாரதே யஜ்ஞஞ்சானஸ்தன்வன் ச பிரஜா.

0: வசூரக்னிர்வசுஸ்ரவா அச்சாநக்ஷித்யுமத்த மக்னேரயிந்தாஹ இதி சப்தவிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோக்கோ

ீத்தியமே பூயோவியாஸ்மிபூயம் பூயத்தை தேஜோ தாஹுஸ்ரேஜாபுத்தம் போதயிஷ்யதி.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் டிவைன் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் ஹைலைட்ஸ் ஆஃப் உபனிஷத்ஸ். த டைட்டில் இஸ் சாந்தோக்கிய உபனிஷத், பிரசன்டட் பை சுவாமி ஜோதிர்மயானந்தா. தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: ஃப்ரம் தி ஆஷ்ரம் ஆஃப் அவர் ரெவியர்ட் குரு பூஜ்ய ஆத்மன் ஸ்ரீ சுவாமி ஜோதிர்மயானந்தி இன் மயாமி, ஃப்ளோரிடா. சுவாமிஜி கண்டினியூஸ் வித் தி லெக்சர் சீரீஸ் ஆன் தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி உபநிஷத். சுவாமிஜி வில் லெக்சர் ஆன் சாந்தோக்ய உபநிஷத். திஸ் இஸ் கிளாஸ் நம்பர் 25. அண்ட் நவ் பூஜ்ய ஆத்மன் ஸ்ரீ சுவாமி ஜோதிர்மயானந்தி.
3: ஓம் ஆப்யாயந்து மமங்கானி வாக் பிராணஹ சக்ஷு ஸ்ரோத்ரமஸோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபநிஷதம். மாஹம் பிரம்ம நிராகுர்யா மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணம் மேஸ்து ததாத்மனி நிரதேயே உபநிஷத்சு தர்மா தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபநிஷத், wherein I'm giving you the highlights. So I have turned to the chapter 6, and the topic commences from the section 1. I've introduced this episode of Shvetaketu and his father Aruni. Aruni was son of Sage Uddalaka. So often his name comes Uddalaka Aruni. So Aruni had sent his son in his early age to have ancient style education. And when he returned at 24 years of age, he came with a kind of a arrogance within himself. The idea he knew more even than father, anybody. The school children have that type of arrogance. And the father surprised him with the question, "Do you know that knowing which all is known?" Of course, his mind wandered. And he couldn't find any answer. He said, "No, no Lord." The father is referenced as Guru, and he was Guru as well. "Please give me that instruction, because Gurukul, the old style system, was not capable of giving me that type of instruction. When you know one branch of learning, you remain ignorant of another branch of learning. You can never boast, 'I know everything.' So when you think of gathering knowledge, there is no end to it. No one can say, 'Oh, I know a lot.' You can say, 'I know everything,' that's impossible. But then, from a profounder point of view, while to the intellect there are so many things to be learned, to intuition, there is only one reality, the absolute, beyond time and space, that I have again and again given to you through a parable of blind men trying to study an elephant. And they study the elephant, touching the elephant all over.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Yet Sarvajnyatva Adi Vishishtam Ashtavidhana Adhikaranam Shivatattvam Tadeva Jagatkaranam Brahmai.
3: Iti Sutra Arthaha Vranita. Yet Sarvajnyatva Adi Vishishtam Janmadhyasya Yataha Iti Kaluktam Janmadhyasya Yataha Bhavati Utaha Bhavati Sarvajnyatva Adi Vishishtam Tat Swarupam. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் ஸ்வரூபம் ஜகஜன்மாதி காரணத்துவ பிரதிபாதக வாக்கியபியா. ஜகஜன்மாதி காரணமாக எது தெரியறதோ அது எப்படி எப்படி தெரியறது? சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டமா தெரியறது. சரி, சர்வஜ்ஞத்வாதிகம் தஸ்ய ஸ்வரூப லட்சணம். ஜகஜன்ம பிரதிபாதக வாக்கியை அவகமியதே. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத் காரணம் பிரம்மே இத்யுச்யதே. அஷ்டாபிதானாதிகரணம் அதன் அபிதானம் இத்யுக்தே சம்யா நாம எட்டு பேர்கள் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்தது அத்த பாஷ்யக்காரரே உத்தம் போவோம். பவ சிவ சர்வ பசுபதி பரமேஸ்வர மகாதேவ ருத்ர சம்பு பிரபிருதி பர்யாய வாசக சப்தசார பிரகாசித பரமசிவ பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. பரமமஹிம விலாசஸ்யான் இருக்கு. ஆறு அஷ்ட எட்டு பிரபதித்தி ததாபி ஷண்ணாம் நாம்னாம் முக்கியத்துவம் இது பாதி. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதானாதிகரணம் அஷ்ட அபிதானானாம் வாசகசப்தானாம் அதிகரணம் அது சம்ஞி அர்த்தம். அஷ்டானாம் நாம் சம்யா சம்யானாம் சம்யி. தத் கிமர்த்தம் அத்த உக்தம் இத்துக்தே கஷ்டன பிரஷ்னா பூர்வபக்ஷனா கிருதா. லக்ஷ்யமேவ நஜ்ஞாயதே ததானி லக்ஷணம் கதம் வயம் சங்கமயாமஹ. இப்ப நீங்க ஜெகத்காரணத்துவம் இது லக்ஷணம் சொல்றீர்கள், ஆனா அது இந்த ஜெகத்காரணத்துவத்தினுடைய சமன்வயம் எந்த தர்மியில் பண்ணணும் என்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? லக்ஷ்யம் இப்போ கந்தவதி பிருத்திவி இத்தியத்திர கிளேஷோ நாஸ்தி. பிருத்திவி என்றது எதுன்னு லோகத்துல தெரியும். உஷ்ணஸ்பர்ஷக தேஜா இத்தர கிளேஷோ நாஸ்தி. தேஜஸ் என்றது என்னதே லோகத்தில் தெரியும். தத்திர உஷ்ணஸ்பர்ஷா அஸ்தி கலு அஸ்தி ஸ்வயம் பரீட்சிதும் வயம் பிரபவாம. பரந்து பிரம்மா இது லோக பிரசித்தம் வஸ்து நாஸ்தி. உபனிஷதா ஏவ அவகந்தவியம். தரி லக்ஷ்யமேவ சாமானிய ரூபேணாபி நஜ்ஞாயதே தஸ்யாம் தசாயாம் பவதா ஜகத்காரணத்துவம் லக்ஷணம் உச்சதாம் எத்கிமபி லக்ஷணம் உச்சதாம் வயம் கதம் தஸ் தத் கஸ்மின் லக்ஷ்யே யோஜனீயம் இது கதம் அவகச்சாம இது பிரஷ்ன கிருத கலு. தஸ்ய கா பரிஹாரா இதானீம் வக்தவ்யா தஸ்ய பரிஹாரா சூசிதா. கதம் லக்ஷ்யம் கேனாபி ரூபேண அஸ்மாபிர் நஜ்ஞாயதே இது நா ஏதாதச சப்த பிரதிபாத்யத்வேன உபனிஷத்சு ஞாயதே கலு. போரும் ஏதாதச சப்த பிரதிபாத்யம் யத் வஸ்து தத் வஸ்து உபனிஷத்சு ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே நவா இது பரீட்சணியம். பிரதிபாத்யதே லக்ஷண சமன்வயம் ஆயிடுத்து ஜாதம் கலு. ஏதாதசை சப்தைஹி உபனிஷத்சு வா புராணேஷு வா ஆகமேஷு வா கிஞ்சித் பதார்த்தா கஷ்டித் பதார்த்தா ஜகத்காரணத்வேன பிரதிபாத்யதே வா நவா பிரதிபாத்யதே. தரி அஸ்மதுக்தம் லக்ஷணம் தத்ர சமன்விதம் இது வக்தும் சக்கியதே. ததர்த்தம் உக்தம் அஷ்டாபிதானாதிகரணம் சிவதத்துவம் ததேவ ஜகத்காரணம் பிரம்மேத்யுச்யதே ஏவஞ்ச ஏதாதஶ சிவாதி சப்த வாச்யத்வேன ரூபேண லக்ஷ்ய பரிஜ்ஞானம் பிரதமதஃ பவதி. ஏதர்த்தம் உபனிஷத் தாத்பர்ய விசாரஹ நாபேக்ஷிதே. சிவஹ இது சப்தஹ சிவ சப்த கலு அயம் தஸ்ய கஷ்டன வாச்யார்த்தோ வர்த்ததே ஜாதம். தாவதா லக்ஷ்ய பரிஜ்ஞானம் ஜாதம். ஸ்வரூபம் ஞாதவயம் பஷ்யாத் ததர்த்தம் பரிச்சாயனார்த்தம் தடஸ்த லக்ஷணம் உச்யதே ஸ்ருத்யா தஸ்ய சமன்வய தத்திர கர்த்தும் சக்கியதே. ததப் பரம் சர்வஜ்ஞத்வாதிகம் யதா ஸ்ருத்யா ஏவ உச்யதே தத் ஸ்வரூபமபி அவகந்தும் சக்கியதே. ஏவம் ரீத்யா லக்ஷண பிரயோஜனம் அஸ்தி. சம்யக் தத்ர பூர்வபக்ஷகஹ சித்தாந்தகஹ இதி இதம் அபேக்ஷதே. ஆனந்தாதீனாம் அத்ரேவ தர்மாணாம் பரிவசானம் சம்பவதி. ஆனந்தாதீனாம் தர்மாணாம் அபி ஆனந்தாதயஸ்து தர்மா தேஷாம் தர்மாணாம் சர்வேஷாம் அபி அஸ்மின்னேவ ஏகஸ்மின் தர்மணி பரியவசானம் சங்கிரஹ கர்த்தவ்யா. ஆனந்த பிரம்மா ஞான பிரம்மா அப்படி இல்ல. இந்த ஒரே ஒரு வஸ்து ஜெகத் காரணமாக தெரியக்கூடிய ஒரே ஒரு வஸ்துவில ஆனந்தாதி தர்மானாம் அத்தைவ பரியவசானம் பரீட்சாயாம் கிருதாயாம் சர்வேபி அசைவ தர்மா இது அக்ரே விசாரோ பவிஷ்யதி கலு. तर्हि तत्र पर्यवसानं भवति, विचारेण अस्माभिः पर्यवसानं च कर्तुं शक्यते.
4: तत्र आनन्दं आनन्दो ब्रह्म इत्यादि वर्तन्ते, नारायणो परं ब्रह्म.
3: तत्र अस्ति, तत् अस्ति, क्रमेण आगच्छति आगच्छति तद् सर्वत्र. शङ्कापरिहारपरिहारास्तु इतोपि कर्तव्याः. इदानीं लक्षणत्वमेव न सम्भवति इति यदुक्तं, तस्य इत्यादि सामान्य आपाततः उत्पन्नानां प्रश्नानां परिहारस्तु जातः तावदेव.
2: सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, आलुप्तशक्तित्वम्, अनन्तशक्तित्वं च इत्येतानि सर्वज्ञत्वादीनि.
3: सर्वज्ञत्वादिविशिष्टम् इत्युक्तं, सर्वज्ञत्वादीनि इत्युक्ते षडङ्गानि, षडङ्गानि इति प्रसिद्धम्. एते षडङ्गानि इति व्यवहारः वर्तते. इद् आगमङ्गल्ले कडयाद इद् सर्वज्ञत्वं, नित्यतृप्तत्वम्, अनादिबोधत्वं, स्वतन्त्रत्वम्, अलुप्तशक्तिमत्वम्, अनन्तशक्तिमत्वं चेतानि परमेश्वरस्य षडङ्गानि इति वर्तते. स्वरूपान्तर्गताः धर्माः इत्यर्थः. स्वरूपे नित्यं विद्यमानाः धर्माः इति अङ्गं नाम तावदेव विवक्षितम् इति एते अत्र ग्राह्याणि. स्वरूपं, स्वरूपप्रतिपादनाय, तत् स्वयमेव उक्तस्य विवरणं. सर्वज्ञत्वादि विशिष्टान् सन्नर्लिया आदिशब्देन के ग्राह्याः इति स्वयमेव उक्तं तावदेव. वर्तन्ते अवश्यं.
2: अपरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क, बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय निखिल वस्तुत्वं इह सर्वज्ञत्वम्.
3: नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण, अनपेक्षित बाह्यकरणत्वम् एकं विशेषणं. नित्यापरोक्ष अनपेक्षित बाह्यकरण निष्कलङ्क अनुभव विषय
2: निखिल.
3: नित्यापरोक्षः एप्डि तेरिमा, नित्यापरोक्षः अनपेक्षितबाह्यकरणः निष्कलङ्कः यः अनुभवः तद्विषय निखिलवस्तुत्वम् इह सर्वज्ञत्वम्. इदानीं कुत्र समन्वयः भवति? सर्वज्ञे समन्वयः कर्तव्यः खलु. सर्वज्ञत्वं, निखिलवस्तुत्वम् इति पर्यवसानं क्रियते कथम् इत्युक्ते विग्रहो वक्तव्यः तद्वत्. यस्य यस्य परमेश्वरस्य यः अनुभवः तस्य अनुभवस्य निखिलं वस्तुविषयः, तर्हि सर्वविषयकज्ञानवत्त्वं सर्वज्ञत्वम्. अदल पुरुषावनुल सर्वं ये जानाति इत्युक्ते निखिलवस्तुविषयकज्ञानवान् अयं, निखिलवस्तुविषयकज्ञानवत्त्वं वर्तते इति. निखिलवस्तुविषयकज्ञानम् एन्द्रद् एपेर्पट्ट ज्ञानं, परोक्षज्ञानमा अपरोक्षज्ञानमा केटा अपरोक्षज्ञानं सुनल्या, तदर्थं नित्यापरोक्षत्वम् इति विशेषणम्. अन्त अनुभवम् एपडि वन्दद्, एतावत् एन्त करणत्तिनाल वन्दद् केटा मनस्सु ओत्तुन्द्रुक, परमेश्वरस्य मनः अस्ति इति अङ्गीकृतम्. பாஹ்யகரணம் அபேட்சித்து, அதுக்காக பாஹ்யம்னு போட்டிருக்க. பாஹ்யகரணங்கள் அபேட்சிதமா இல்ல, அந்தக்கரண மாத்திரேன உற்பத்தியமானம் ஞானம் இதம். நித்ய அபரோக்ஷ நித்யாபரோக்ஷம், நித்யம் ஞானம் இல்ல, நித்யா நித்யம் அபரோக்ஷம் யஜ்ஞானம், நியமேன அபரோக்ஷம், அனபேட்சித பாஹ்யகரணம், நிஷ்கலங்கம் தோஷரஹிதம், நிஷ்கலங்கம் நிஷ்கலங்கமான எந்த ஒரு அனுபவம் உண்டோ தாதிஷ அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம், அபி அனுபவ அனுபவம் பிரதி விஷயீபூதம் நிகில வஸ்துத்வம் யஸ்ய சஹா சர்வஜ்ஞஹா இது சர்வஜ்ஞஹா ததேவ சர்வஜ்ஞத்வம்.
2: யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ இத்யாதிம்பி இதம் ப்ரஹ்மணஹ சித்தம்.
3: யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபஹ இத்யாதி இத்யாதி ஸ்ருதி. சர்வஜ்ஞஹ சர்வவித் இல்லையா, விசேஷஜானவன் இது அஸ்தி. சாமானிய ஜானம் சர்வஸ்யாபி பவதி,
2: விசேஷஜானம் இதுக்கு நிஷ்கலங்கம்,
3: நிஷ்கலங்கம் இல்ல, தத்தத் ரூபேண சர்வ விஷயக ஜானம் சர்வஜ்ஞத்வ வ்யவஹார பிரயோஜகம் இருக்கு. சர்வ சர்வ விஷயக ஜானம் சர்வஜ்ஞத்வ வ்யவஹார பிரயோஜகம் இல்ல, தெரியாதா? தத்தத் ரூபேண சர்வ விஷயக ஜானம் சொல்லணும், அந்யதா சர்வேபி சர்வஜ்ஞா கதம். சர்வம் சர்வம் இத்தியுக்தே அர்த்தம் புரியறது இல்லையா, தரி த்வம் சர்வஜ்ஞஹ ஜாதா. சர்வசப்த ஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம், சர்வபத ஜன்ய உபஸ்திதி விஷயக்கஹ சர்வம், தத்திதானிம் ஜாதா கலு தவ உபஸ்திதி, தரி சர்வம் ஞாதம் இதி ஏவம் ஸ்யாத். அதஹ
2: நிக்கி தத்த
3: तत्तद्रूपेण इति वक्तव्यं प्रमेयम् इति पदं श्रुत्वापि सर्वज्ञत्वं भवति प्रमेयत्वेन रूपेण सर्वं प्रमेयं खलु अतः एतादृशं सर्वज्ञत्वम् अस्ति सर्वेषां वर्तते परन्तु इदम् अयं सर्वज्ञः इत्येवं व्यवहारे प्रयोजकं न तत्तद्रूपेण अवगन्तव्यम् अतः यः सर्वज्ञः सर्ववित् इत्यत्र इदं तर्कसङ्ग्रहदीपिकायामपि उदाहृतम् इदं वाक्यम् ईश्वरसिद्धौ दीपिकायां नास्ति वा अस्ति भाति ईश्वरसिद्धौ श्रुतिरपि प्रमाणं यः सर्वज्ञः सर्ववित् इत्यादि श्रुतिर्मानम् इत्युक्त्वा सर्वज्ञः सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् विशेषरूपेण सर्वज्ञानवान् इत्युक्तम् अन्यथा सर्वज्ञः सर्ववित् इति पौनरुक्त्यं भवति सर्वज्ञः इति यदुक्तं तदेव सर्ववित् इत्यस्यापि अर्थः अतः पौनरुक्तिवारणाय सर्वज्ञः इत्युक्ते सामान्यरूपेण सर्वज्ञानवान् सर्ववित् इत्यस्य विशेषरूपेण सर्वज्ञानवान् अर्थं पणिनः
2: सकलचेतन बहुविध कर्मफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपायसामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तम्
3: ब्रह्मणः निमित्तकारणत्वम् इदानीम् उक्तम् वस्तुगत्या निमित्तकारणम् उपादानकारणं च भवति इति समर्थनीयम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् इति वर्तते अस्माकं मते तर्हि इदम् अभिन्ननिमित्तोपादानकारणत्वम् अद्वैतमतेऽप्यस्ति शैवमतेऽप्यस्ति विशिष्टाद्वैतमतेऽप्यस्ति माध्वमते नास्ति नैयायिकवदेव नैयायिकानां मते ईश्वरस्य निमित्तकारणत्वमेव किल अस्ति बीजाय इत्यस्य निमित्तकारणाय इति भ्रमिकगुडा वेदान्तं पठिचि ब्रह्ममन्त्रमोहं भयन्द्रं निमित्तकारणाय इत्यर्थः उक्तावलिकार पोटिका इदानीं किं भवति परमेश्वरस्य एकस्यैव उपादानकारणत्वं निमित्तकारणत्वञ्च उपपादनीयम् अत्र किं लिखितम् अनेन सकलचेतन बहुविध कर्मफलफलभोगानुकूल तत्तच्छरीरनिर्माण उपाय सामग्रीविशेषज्ञं ब्रह्मनिमित्तं भवति ज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् अर्थं सृष्ट्यनुकूलज्ञानवत्वेन निमित्तकारणत्वम् इत्युक्ते निमित्तकारणता अवच्छेदकमन्यत् उपादानकारणता अवच्छेदकमन्यत् ഒരു രീതിയിൽ നിമിത്തകാരണം ഇന്നൊരു രീതിയിൽ ഉപാദാനകാരണം ചൊല്ലുന്നില്ല അതാ ശാസ്ത്രീയ ഭാഷയിൽ ചൊന്നാൽ നിമിത്തകാരണതാവച്ഛേദകം സർവജ്ഞത്വം സർവജ്ഞത്വന രൂപേണ സഹ നിമിത്തകാരണം അന്യന രൂപേണ ഉപാദാനകാരണം ഉപാദാനകാരണം എപ്പിടി ചൊല്ല പോരാ അപ്പുറം ഇപ്പൊ സകല ചേതന സകലേ ചേതനാ തേഷാം ബഹുവിധ കർമ്മഫലഭോഗ തദനുകൂലം കിം തത്തശരീരം एवमेवं तन्निर्माण उपायसामग्री विशेषज्ञत्वं परमेश्वरस्य कथं निर्माता कीदृशं कस्य कीदृशं शरीरम् इतः परं दातव्यम् ज्ञानमस्ति विशेषज्ञत्वं विशेषज्ञत्वं ब्रह्मणः वर्तते तादृशविशेषज्ञत्वेन ब्रह्मनिमित्तकारणम् इत्युच्यते एवम् इप कुलालः घटं प्रति निमित्तकारणम् इति कुतः उच्यते अद् पण्डतक् अवनुकु तेरियुम् अद् अरिव वच्चुण्डु ताने निमित्तकारणं सोल्रद् तदेव तस्मात् निमित्तकारणम् इत्युक्ते कर्ता इति कः उच्यते लोके तेरिञ्जु पण्ड्रवन् शृणम् कण्डिपा अपिता शृणम् मुख्यं कर्तृत्व मुख्यः कर्तृत्वव्यवहारः एङ्गे इरुक् तेरिञ्जु पण्ड्रवनुक्कु तान् इरुक् पाककृतः इदं कर्त सूपं सूपकर्तव्यः इति कृतम् अनन्तरं प्रकारान्तरं जातं किम् अवियल् जातं साम्बार् कर्तव्यम् इति चिन्तितम् अवियल् जातम् इति मन्यताम् इदानीम् अहम् अवियल् कृतवान् इति व्यवहारः मुख्यः नास्ति साम्बार् कर्तुमेव चिन्तितम् अवियल् जातं न पण्डिनेन चलकूडा तेरिञ्जु पण्डल पुरियुदिल्या तत् कर्तुम् अपेक्षितं ज्ञानं सम्पाद्य तदर्थं बुद्धिपूर्वकं कृतं चेत् मया कृतम् इति व्यवहारः अन्यथा जातम् इति व्यवहारः एवमेव श्लोके अतः तत् तद्विषयकविशेषज्ञानवत्त्वं कर्तृत्वव्यवहारे प्रयोजकम् इदं लोकव्यवहारं कामिच अवदा विलयटका चलले अवदा शास्त्रे तथैव उदाहरणं कुर्वन्ति विनायकं विनायकं प्रकुर्वाणः रचयामास वानरं निर्ग विनायकं प्रकुर्वाण विनायकने विनायकरुडय प्रतिमे पण्णनं नेनचिंदे मण्ण पोट्टु अद स्वाभाविकं इल्लया वानरं मादिरि आयिट्टे वानरः जातः इत्येव पण्णिनेन चलकूडादु चलुवा एना सत् मया वानरं कर्तुमेव मया यत्नः कृतः इति वदेत् पश्चात् तत् कपटं तद् कपटव्यवहारः अतः तत् सृष्ट्यनुकूलज्ञानवत्त्वेन कर्ता इत्युच्यते कर्ता निमित्तकारणं खलु तर्हि जगत्कर्तृत्वेन रूपेण परमेश्वरः निमित्तकारणं कर्तृत्वं नाम உபாதான கோச்சர அபரோக்ஷ ஞான சிகீரிஷா கிருதிமத்துவம் கர்த்தத்துவம் நியாயசாஸ்திரத்தில் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். சிகீரிஷா இருக்கணும், கிருதி இருக்கணும், எல்லாமே இருக்கணும், ஞானம் இருக்கணும், உபாதான கோச்சரம் அது எது எது பண்ணணுமோ தஸ்ய உபாதான விஷயகம் அபரோக்ஷ ஞானம் சர்வம் சர்வ விஷயக ஞானம் தத் கதம் கர்த்தவ்யம் இது ஞானம் ததர்த்தம் இச்சா ததர்த்தம் பிரயத்னா இதெல்லாம் இருந்தால் கர்த்தான்னு சொல்லுவோம். சரி, இதம் கர்த்திருவ விவகார பிரயோஜகம், அது பரமேஸ்வரன்கிட்ட இருக்கிறதுனால அவர் கர்த்தா என்ற நிலைமையில நிமித்த காரணம் சொல்லுவார். கர்த்திருவ ரூபேண நிமித்த காரணம் இது விவகரியதே இத்தியுக்தம். உபாதான காரணத்துவ விஷயக நிரூபாரஸ்து பஷாத் கர்த்தவிய அஸ்து அத்த ஸ்தாபி.
5: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

கல்பதே பிரபுஸ்த்வம் தீனானாம் கலு பரம பந்தோ பசுபதே பிரமுக்யோஹம் தேசாம் அபி கிமுத பந்துத்வமனயோ.